வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு.

வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு வாய்ஸ்குரு